ஓபாப்பா ஷோகேஸ் பொம்மல்லே வச்சு பிரிப்பா சொல்லி சேசாவே பசுவாழ்டு படுத்தாழ்டு முசலாழ்டு வெனக்காலே படி வச்சு டிராபிக் ஜாம் ஆயிப்போதா? நீ சொகசுக்கு சாத்தே லேதா? அப்போ லோ போ லோ போ லோ